சதகம் சீர்த்த ராகு அசுரேந்திரா விசின் சந்திம திவ்ய புத்திராவு கிராணிய கரணலாதி இவிட சந்திம திவ்ய புத்திரா பாக்யவதுன் வான்சே சிகிபாத் கரமேன் உன் வான்சேகே பீட்ட பெட்டு கல உன் வான்சேகே மைமேன் சந்திம திவ்ய புத்திரா நிதாசலபிய புத்தானுபாவே விதஹா தக்வென சந்த பிரித்தே அனுபவேன் ஒபட்ட

சதகம் சேத சியலு அகுசல்வளின் துருவே நிதர குசலேயே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கனியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாயே.